ஒரு நிமக சிமரத் சாதிய கலமல ஹ தஹதா சுத்த கர்த்தா தினசு ரேண அராதோ பினவந்த நானக.

நமஹ சத்குரு ஏ நமஹ ஸ்ரீ குருதேவே நமஹ அஷ்டபதி சிமரோ சிமர சிமர சுக பாவோ கல கலேஷ் தன மாஹே மிட்டாவோ சிமரோ ஜாஸ் பிசம்பர் ஏகை நாம் ஜபத் அகந்த அநேகை வேத புராண சிமரத் சுதாக்கியர் கீனே ராம நாம் எக் ஆக்கியர்.